ஸ்ரோத்ருகளே நமஸ்காரா. இந்த த்ரா கொடுவ சிரி காரியக்ரமக்கு நீங்க கெல்ல கொதிர தக்காரா. இந்த கேளி சிருஷ்டி லயக்காரிணி காவேரம்மே ஸ்ரீமதி மொன்னண்டா சோபா சுப்பையா ஐங்களுண்டு சோதாஹரண பாஷனா.

மோவளே, தியானத்தை கூடிட்டியா? என்னங்க மோவா, இது மூடு இன்னும் பாடி என்றுள்ள என்னங்க? நீங்கள் காக்குவக்கா நான் பப்பக்கு தடுமாடினான்னு கேனமாடிண்டு ரொம்ப பேஜாராயிட்டு அங்கே பேஜாரத்லிஞ்சு.

அடுக்கு நல்லாம போடுடு கொடுப்பினோ கொதிமோவா. ஆபத் பாந்தவரக்ஷகனீந்து இப்பொத்து நம்புன பக்தண்ட போடிக்கனா. கூப்புக்கு நோக்கத்தை ரக்ஷண கொடு அப்பா, பாபத்துன நீக்குவ பரபிரம்மனே. ஓட பக்

சொகப்புகார்த்தி மாவள கூட்டியண்டு தர தர துரா தாண்ட சிருஷ்டின அவக்கு காட்டி கொடுத்தண்டு ஒரே உசுருக்கு மாவள கொதிச்சேண்டு பரபிரம்ம தப்போ நிறத்தனான முனி கவேரண்ட பக்கா போப்பக்கா பிரம்மன்னு அம்மாவுக்கு எந்த ஆனந்ததும்புன பிரகிருதி மாவா சிம்மநாதக்கு சிகர நலஞ்சண்டுண்டு நரிர பெண்ணிலு நவில துள்ளி கழிப்பா மொனக்குட்டி ஆனர தும்பி கையில் பத்தித்து ஆடுவ சாய் நோட்டவா மதபந்த காட்டி புலின தாண்ட பெண்ணில் எடுத்துண்டது கண்டியா நீ சிருஷ்டினா நான் மாடியதே ஒத்தோர்மை பிரீத்திர மடு ஆயித்து அள்ளி நோட்டல்லி சிறிய மீனுடாத்து ஆத்தி மிங்கில அதுன கொதிச்சு கழிப்பா கீரி பாம்புட ஜோடி நோட்டு கிடுக கோழிர களியோ இன்னுட சிருஷ்டியோ எக்கோலு இன்னு நே இரடப்பா உத்தோர்மை கூடித்து தேச நலியடு சுவாமி பதிலாப்பது சிருஷ்டிர நியமமாவா கால கோரு கோல நோட்டுடமாவ பொழியிஞ்சது இருட்டு ஆக்கும்.

நா கொடுப்பினோ முனிக்கு க்ஷமையிரடு மோளே. அப்பா அப்பையா, நான் இன்ன புட்டிக்கு என்ன நேரடு? நீட தயத்தில் இப்பூவிக்கு நான் வந்தது நேரு. நீ ஓர பிரீத்தி நாக்கு தந்தியா, இந்த நான் இன்ன ஆகலும் என்ன அப்பையா? சிருஷ்டிக்கோர் உத்தேசம் உண்டுமாவா? நீனு புட்டுனது ஒரு காரிய காய்த்து. கவேரமுனி நல்லோரு ருஷி, ஆ தம்பத்தியாக்கு முக்தி கொடுப்பது நாட கர்த்தவியா. நீட புட்டு அதுங்காய்த்தே நோட்டுமாவா. மிஞ்சக்கு நீக்கு சேவை மாடுவ பாக்ய உண்டு. நீ நிக்க முனி புங்க வண்ட கொதிமாவளாய்த்து பாளவா. கும்பிட்டடப்பா, மிஞ்சக்கு நான் கவேரமாவா காவேரி. தத்து மாவளானக்கோ நீ கத்துல ஏட மாவளே குஞ்சே. பத்து பல நல்லாமை காய்த்து ஒத்து பந்தியா ஏட சேவைக்கு. அல்லிக்கு பிரம்ம தாண்டலோக்கு போப்பா. முனி கவேரு கொதிலு நிற்கலு ஞான தானத்துலு தாண்ட மாவள பெர்த்து கால சாக்குவா. பிரம்மகிரி குந்துலு காவேரி அந்து தியான கழ்த்தித்திப்பா. பெர்த்து காலாயோண்டு பார்த்து இப்பரா பாலமுனி அகஸ்திய ஏழட்டு முனியடன்னே தானும் தியானத்துலிப்பா. எல்லையோ ஒரு தேஜ புஞ்சா நன்ன பலிப்பன்னே நாக்காப்பலா. இவ்விய கிரிசிகர சப்தர்ஷியட தபூமி சிருஷ்டிஸ்தி லயத்துன பாடியண்டு லோக்கெல்லாம் நல்லாமே பயந்துண்டு. அதா அல்லி எந்தோர் பொழிப்பாஞ்சுண்டுள்ள சூரியன சோப்புச்சுடுவோ பிரகாஷ. கண்ணு தம் பாப்ப தேஜஸ் நோட்டு, கண்ணு தம் பாப்ப தேஜஸ் நோட்டு, என்ன நன்ன பலிப்பதோ பின்ன ருச்சிரா ஈ பொழிப்பாஞ்சி, பின்ன ருச்சிரா ஈ பொழி.

பதுக்குக்கு நீனே பொழிந்தண்ணுவா. தேவி, நீனோட சகதர்மிணியாண்டு ஓட ஆசை. நானு போடுனா தரத்தவன் இல்ல தேவி. அது நீக்கே கொத்துண்டலா? காவிரிட மேலு குடுப்பா. மங்களத்துனா எக்கோ கேனே மாடத்த போச்சிங்கியூ. ஆ பால ருஷிர தக்கு கேப்பக்க எதுப்பு பறைவுக்கு இவ காட்சி போடி. கேட்டான தப்புக்கு நா தேவளல்லா, நா குண்டுட பண்ட வண்ட நளவோ. கேட்டான தப்புக்கு நா தேவளல்லா, நா குண்டு ஏட அப்ப வண்ட நளவோ. கேப்பன்ன கேனீனு ஐங்கள கேட்டக்க, அவு ஒத்தக்க நீங்கள கூடுவீனோ. அகஸ்திய முனி கவேர புத்திரியான காவேரினா தான் மங்களா பீந்து கேப்பது அங்கொத்து மங்கள காரியம் நடப்பா. காவேரி கேன மாடுவா முண்டத்தை புட்ட காயில. நான் இருஞ்சி அகஸ்தியனா தொட்டித்து, பதி தேவனே, நாக்கு நீங்கள கூட ஒரு தக்குண்டு. மாமுனி கேளி, நான் வந்து ஈ லோக்கக்கு வந்ததே ஒரு காரியம்.

நாக்கு போ கொண்டு அடபதி என்ன புட்டி திப்புதே நாக்கு காம்புலல்ல. நீ பொத்தி நிக்கத்தை புடு நாக்கு ஈ கெலச நிடபதி நானு சிக்கு சிடுவி கேடாப்ப தக்கு தப்பு நருஷிக்கு நீடாசை தீப்பக்கு பொருடு சேவைக்கு கன்னிக்க தைரிய கொடுப்பா சினேத்திக்கு. அந்து சூரிய நொதிப்பக்கா கன்னிக்க மிர மிர மிரனை மின்னியண்டு சந்தியா வந்தனுக்கு பந்த அகஸ்தியண்ட மின்னலே கொணி கொணிலோ எலுங்கி கழிச்சொண்டிஞ்சத்து. முனிவொரு கழிகை தாண்ட கொதிராணின மறந்தித்து மயங்கி போச்சு கன்னிக்கிற பரிக்கு முனி தானே தானாய்த்து போயிருத்து. பக்த மக்கட கையில் கமண்டல கொடுத்தித்து தன்னே மறந்தித்து முன்னி பக்த மக்கட கையில் கமண்டல கொடுத்தித்து தன்னே மறந்தித்து முனி கன்னிக்கைக்கு போயிருத்து. சின்ன நேரத்து பக்த மக்கட கை சோத்தத்து அவு கமண்டலத்துன அடிக்கு பெச்சத்து. அது நே காத்தோண்டிஞ்ச பிரம்மா காக்கை ரூபத்து பந்தித்த கமண்டலத்தின நோக்கி மறிச்சிருத்து. அதன் ஒளிலிஞ்ச தீர்த்த எல்லாம் மறிஞ்சிருத்து. மோவக்கு தாண்ட சங்கல்பத்துனா மிஞ்ச கடுத்த போப்புக்கு ரூப கொடுத்தது பிரம்ம. புகையாயித்து

பறந்து பாரித்து நுகித்து தம செஞ்ச கொடகுல அகத்த ஜோதி விளகிய. அகஸ்திய தான் கன்னிக்கனை தொட்டு தன்னைத்தான் மறந்து தின்னே எச்சரானது ஓடி ஓடி பார்த்து கெலச கட்டு போச்சல்லா. இதனை கண்டு காவேரின தடுப்புக்கு ஓடி பார்த்து கொதிகுண்ட

நன்ன புட்டுரு நீனு இந்து நெப்பு அடபதுக்கு சேவை காய்த்து நெப்பு அடபதுக்கு சேவை காய்த்து நிப்பு சிடத்தனி ஆராக்கைய இன்னு அணித்து குப்த காமினி ஆய்த்து அம்மை காவேரி பாக மண்டலத்தில் கன்னிக்கு சுஜோதினோ கூட்டியண்டு பலம்பேரிக்கு கடந்திருத்து அல்லி ராஜ தேவவர்ம ஜனஸ்தோ மத்திர கூட கவேரம்மென தொத்து பாடுவா அம்மை பிரீத்தில் ஒக்கி பந்து ரபசுக்கு கொடுவத்தியட பொடியத்துற மின்னத்தை நெறி பையக்கு திரி போச்சு பலத்த பரில் மலுக்கட்டு நின்றுருவா காவேரம்ம குசில தொழிப்பா ஏட கொடுவளே ஈ உடுப்பு கொடுவத்தி பொடியா கொடுவத்தி பொடியா ஆய்த்து எக்கொலு கொடுவத்தியட உடுப்பாக்கடு எக்கொலு ஏட ஆறா நீங்கட

திங்கத்தொலையாரட சங்கிரமண தந்து காவேரி குளிப்பது பார்த்த புண்ணியாந்தொண்ணுவான். லோக சேவைக்காய்த்து புட்டி பந்த மாத்த காலோதி தாண்ட கொடுக்குனா சாக்கி பொலத்துவதோரு சோத்யா.